0: சோத்தப்பட்ட அதற்கு நஜியாரிக்குமாய் சாய்காஸ் மௌனி சுட்டி தினைப்பாய் நான் கேட்டி வாரி வினாயா சோத்தரை ஜெய பெர் ஜாய் சோத்ரம் சிவாஹே குரு
1: அன்புரு நான் சுட்டி பார்த்தா ஆபி மகான் பக்தி துவாரா ஆபி சோனே துர்பாதியா ஹாதியா சப்